ஹமகஷ்வரும் நபியாக மச்சஷாய் முஹாஜிருன்னாய் அன்சாருங்க மச்ச அல்லாஹ் தௌபா லவ்வி எபே கலுன்னி தத்திகம்க வகுத்துகா எகலேக ஃபானா தபாவி பே கலுன்னி ஏக தெரேம் பைக ஹித்த தெதுமகும் எக்கி பாவ தியுமக் கேவு மஃபங்கே தெங் எகலாங்க எவருங்க மச்ச தௌபா லவ்வி ஹமகஷ்வரும் எகலாங்கி எவரென்ன நுஹனு ஓ காவந்த ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.